பாடிங்கான்க அருள் நீங்கள் பாவம் அற அங்குளரின் குளர்கள் அருள் நீங்கள் ஜவலகம் மிளோஞ்சல் ஜவலர் மீன் சாமுகாம் அடிச்சிறர் கோணிஞர் லியனகள் பண்டுரிடம் போய் ஜன்மம்